438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்தியலை வரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்றைய பராபவ வருடம் சித்திரை திங்கள் 27ஆம் நாள் மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், நெஞ்சம் மறப்பதில்லை மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒலி உலா வரும். குரல் அமுதம் துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். பொருள்: ஒருவருக்கு நல்லவர்களின் துணை செல்வத்தை கொடுக்கும், அவன் செய்யும் நல்ல செயல்கள் விரும்பிய எல்லாவற்றையும் கொடுக்கும். மீண்டும் குரல்: துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். குரல் எண் 651, அதிகாரம் வினை தூய்மை.

தகவல் நேரம் வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மீனவர்களுக்கு ஏதும் விசேஷ எச்சரிக்கை கிடையாது எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. ஃபினிக்ஸ்வே துறைமுகத்திலிருந்து எம்பி ராணிலட்சுமி நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து பயணித்து சுராஜ்தீப் மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஹட்பி நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி பம்புகா நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஸ்வராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி நார்த் பேசேஜ் நாளை 11:00 சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1:00 ஸ்வராஜ்தீப் செல்லும். ஸ்வராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஸ்ட்ரைட் எலன் நாளை 11:30 ஸ்வராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2:00 சஹிப்தீப் செல்லும். சஹிப்தீப்பிலிருந்து மாலை 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஹட்பி நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்தே மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி கமோட்டா நாளை மாலை 5:00 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஸ்வராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 ஸ்வராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சஹிப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தகவல் நேரம் கேட்டீர்கள். நேயர்களே, ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை. ஆகாஷ்வாணி அகில இந்திய வானொலி 1936 ஜூன் 8 அன்று நிறுவப்பட்டதிலிருந்து 2026 ஜூன் 8 90 ஆண்டுகளை நிறைவு செய்து 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. ஜூன் 8 1936 முதல் இந்தியாவில் தகவல்களை உடனுக்குடன் கொண்டு சேர்க்கும் பணியில் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. 90வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் மே 8 2026 அன்று முதல் இந்தியா முழுவதும் உள்ள ஆகாஷ்வாணி நிலையங்களில் நாடுதழுவிய கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறோம். இன்று 591 வானொலி நிலையங்களுடன் இந்தியாவின் மக்கள் தொகையில் 98% பேரை 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார மொழிகளில் சென்றடைகிறது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷ்வாணி என்ற பெயரை பெற்ற இந்த நிறுவனம் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் தகவல்களின் முதன்மை ஊடகமாக திகழ்கிறது. ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால பயணம் இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பின் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. நேயர்களே, தொடர்வது நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

நேயர்களே, அன்பு, தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பின் அடையாளமான அனைத்து அன்னையர்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அன்னை என்பவள்

ஒரு தேவதை. அவள் அன்புக்கு ஈடையினை ஏதுமில்லை. அன்னையர் தினத்தில் மட்டும் அன்பு செலுத்துவது முக்கியமல்ல. நம் வாழ்நாள் முழுவதும் அன்னையின் தியாகத்தை போற்றி அவர்களை அன்புடன் கவனித்துக் கொள்வது நம் தலையாய கடமையாகும். இந்த உலகத்தை கடவுள் படைத்தாலும் இயற்கையை படைத்தாலும் கூட அகில உலகினையும் ஆட்டி படைக்கும் அறிவுள்ள மனிதர்களை படைப்பது அன்னைதான், அன்னையர்கள்தான். நம் கண்ணால் காணும் தெய்வ ரூபங்களாக இருக்கின்றனர். அதனால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என அவ்வை பாட்டி தனது தமிழ் நீதி நூல்களில் ஒன்றான கொன்றைவேந்தனின் அர்த்தம் பொருந்தி நமக்கு உரைத்திட எழுதி வைத்துள்ளார். நேயர்களே, அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை என்பது முதுமொழி. நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து நிபந்தனையற்ற அன்பை பொழியும் தாயை கௌரவிக்கும் நாள் அன்னையர் தினம். ஒரு தாயின் பாசத்திற்கு ஈடு இணை ஏதுமில்லை. அன்னை என்பவள் நம்மை பெற்றெடுப்பது முதல் தன் வாழ்நாள் முழுவதும் நமக்காகவே வாழ்பவள். வீட்டில் உள்ள அனைவரையும் அன்புடன் கவனித்து குடும்பத்தையும் குழந்தைகளையும் பொறுப்புடன் வழி நடத்துபவள் அன்னை. தன்னலமற்ற தியாகம் செய்யும் அவளை கண்ணால் காணும் தெய்வமாக நாம் போற்ற வேண்டும். அன்பின் திருவுருவாய், கடவுளின் மறுவடிவாய், நம்மை அரவணைக்கும் ஆலயமாய், என்றும் வழிகாட்டும் ஒளிவிளக்காய், எதையும் எதிர்பாராமல் நம் நலன் ஒன்றே நாடும் அன்னையர் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.

கொண்ட போதிலும் கருவிலேயே பல எதிர்ப்புகளை தாண்டி இந்த சமூகத்தில் பெரும் மதிப்புடன் திகழ்ந்து அன்றாடம் குடும்பத்தையும் குழந்தைகளையும் உறவினர்களையும் வேலையும் அக்கம் பக்கத்து வீட்டாரையும் பரிபக்குவத்துடன் அணுகி வீட்டுக்குள்ளும் வெளியிலும் பலவித சவால்களை சந்தித்து அதை அனுசிரத்தையும் மேற்கொண்டு சாதனை படைத்து வருபவர்தான் அன்னை. வீட்டில் உள்ளவர்களின் உடல் நலத்திற்கு சொத்தை கத்தரிக்காயை கூட நீக்கிவிட்டு நல்லவற்றை கூட்டி சேர்த்து சமைத்து பரிமாறிட மெனக்கெடுவது முதல் இந்த சமூகத்தில் நம் குழந்தைகளையும் கணவனையும் பொறுப்புள்ள குடிமகனாக கட்டமைப்பது வரை எதிலும் ஒரு முக்கிய பங்காற்றி வரும் ஒவ்வொரு நாட்டு தேசத்தாயின் அருந்தலை புதல்விகள்தான் அன்னையர்.

ஒவ்வொரு அன்னைமார்களின் கைகளில்தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை சிருஷ்டித்து கட்டமைக்கும் மாணவ தூண்கள் எல்லாம் செதுக்கப்படுகிறது. அன்னையின் வயிற்றில் கருவானதிலிருந்து இந்த உலகத்தையும் உலக நடப்புகளையும் கவனிக்க தொடங்கும் குழந்தை, அவளது வளர்ப்பிலும் அவளது பண்பை போன்ற வார்ப்பிலும் தான் இந்த சமூகத்தில் ஒருவனாகவும் மக்களின் பிரதிநிதியாகவும் மக்களால் மக்களுக்காக மக்களே ஆளும் மாபெரும் தலைவனாகவும் உருவெடுக்கிறான். அன்னையின் கைகளில் ஒரு களிமண் இருந்தாலும் அது விலையேறப்பட்ட கலைநயப் பொருளேயாகும். எனில் ஒரு குழந்தையை அவள் எப்படி வளைப்பாள் என்பதற்கு நாமெல்லாம் சான்று. இந்த உலகமே அன்னையின் காலடியில் தவம் கிடந்தாலும் அவளது கண்ணும் கருத்துமான கொள்கைகள் எல்லாம் மனித சமுதாயத்திற்கு தேவையான பொறுப்புள்ள ஆளுமைகளாக தனது குழந்தைகளை உருவாக்க வேண்டுமென்ற சிந்தனையே செய்வாள். அதனால் பெண்களின் தனித்தன்மை இனிமேலும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். அது மானிடத்தை உயர்த்தும் திறவுகோளாகும். எத்தனை பிரச்சனைகள் வேண்டுமானாலும் எதிர்கொண்டு வரட்டும். தனது பிரசவ வழிகளையே தன்னம்பிக்கையும் அதிக ஆற்றலுடனும் தாங்கியவளுக்கு அதெல்லாம் ஒரு சொற்பம்தான். அந்த தாயிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள எத்தனை உண்டு தெரியுமா? அலுப்பில்லாமல் நிமிடம் தோறும் உழை, ஆகாயத்தைப் போல் நாளும் அறிவை விரிவாக்கிடு.

கண்களை கண்டு சுருண்டு படுக்கையில் படுத்து கொள்ளாதே. சுமை வந்தால்தான் நீ அதை வெல்கிறாயா இல்லையா, அது உன்னை வெல்கிறதா என்பதற்கான ஒரு முடிவு தெரியும். காலம் முழுவதும் உழைத்து கொண்டே இருந்தாலும் கூட கொண்ட கொள்கைகளில் இருந்தும் தனக்கு உண்டான கடமைகளில் இருந்தும் அணுவளவும் விலகிச் செல்லக்கூடாது. சூரியனே எதிர்த்து படை திரட்டி நம்மேல் போர் தொடுக்க வந்தாலும் அதற்கு அதிர்ந்து போய் நிற்காமல் நம்மை நிதானப்படுத்தி கொண்டு துணிந்து நின்று அதை எதிர்கொள்ளும் தைரியத்தை நெஞ்சில் விதைத்து உனது வல்லமையால் அதை வென்று முடி

வையகத்தில் வாழ்வது ஒரு வாழ்க்கை. அது உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து இந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக நிறைவு செய். ஊக்கத்தின் சக்தி என்பது உள்ளமே. அதை நாம் மகிழ்ச்சி என்றால் மகிழ்ச்சியும், துக்கம் என்றால் துக்கமும் நம்மை வந்தடையும். ஆனால் ஒருபோதும் பிரச்சனைகள் எனும் பூதத்தை கண்டு பயப்படாதே. எந்த காலத்திலும் எதையும் வெல்லும் மனோதிடம் உனக்கு உண்டு என்று அவளது அனுபவ மொழிகள் நமக்கு அனுதினமும் எச்சரித்து மனதில் ஊக்கத்தை கொடுத்து மூளைக்கு ஒரு ஆலோசனை சொல்லிக்கொண்டே உள்ளது. அன்னையின் பாதம் தொட்டு அவளது வார்த்தைகளை உள்வாங்கி அவள் சென்ற பாதையிலேயே நாமும் செல்வோம். அன்னையை வாழ்த்தி வணங்கியபடி. ஏனென்றால் அவள் ஒட்டுமொத்த அறிவுகத்தின் ஒவ்வொரு மனிதனின் முதல் அனுபவ பேராசிரியை அன்னை என்பதனால்தான். ஒரு குழந்தையை தாங்கி பெற்று பசி உறக்கம் பார்க்காமல் வளர்ப்பது முதல் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவது வரை அன்னை படும் பாடு அளவிட முடியாது. நவீன அன்னையர் தினம் அமெரிக்காவில் உருவானது.

அண்ணா ஜார்விஸ் என்ற பெண்மணி 1905 தனது தாயின் மறைவிற்கு பிறகு அன்னையர்களின் தியாகத்தை போற்ற ஒரு நாள் வேண்டும் என்று போராடினார். இதன் விளைவாக 1914 அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன் மே மாதத்தின் 2 ஞாயிற்றுக்கிழமையை அதிகாரப்பூர்வ அன்னையர் தினமாக அறிவித்தார். இன்று உலகெங்கிலும், குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட 70 மேற்பட்ட நாடுகளில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது.

சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அதாவது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். இந்தியாவில் உள்ள மூத்த குடிமக்கள் தங்களுடைய 60வது வயதை அடையும் போது அவர்களுக்கு நிதி ரீதியாக ஆதரவு தரும் நோக்கத்தில் அரசு தரப்பிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டம்தான் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். இத்திட்டத்தில் சேமிக்கும் பணம் பாதுகாப்பாக இருக்கும் என்பதோடு வரி சலுகையும் கிடைக்கும். இத்திட்டத்தின் கீழ் நீங்களோ அல்லது உங்களுடைய பெற்றோருக்கோ கணக்கு தொடங்க விரும்பினால் அருகில் உள்ள தபால் நிலையத்திற்கு செல்லலாம். அங்கு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்து தேவையான அடையாள ஆவணங்களையும் வழங்க வேண்டும். 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட எந்த ஒரு இந்திய குடிமகனும் இத்திட்டத்தின் கீழ் கணக்கு தொடரலாம். இராணுவத்துறையில் ஓய்வு பெற்றவர்கள் 55 வயது முதல் 60 வயது வரை இருந்தாலும் இத்திட்டத்தில் இணையலாம்.